உங்களுக்கு தெரியுமா, பிரித்தானியாவில் ஏன் பிரதமர்கள் அடிக்கடி மாறுகிறார்கள்? வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் உலகத்தின் உங்களுக்கு தெரியுமா. உலகின் மிக பழமையான ஜனநாயகங்களில் ஒன்றாக கருதப்படும் நாடு பிரித்தானியா. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாடு பார்த்த பிரதமர்களின் எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு அதிகம். டேவிட் கேமரான், தெரேசா மே, போரிஸ் ஜான்சன், லிஸ்ட்ரஸ், ரிஷி சுனக், கியர் ஸ்டார்ட்மார்க், இப்போது ஆண்டி பர்ன்ஹாம். ஒரு தசாப்தத்தில் 7 பிரதமர்கள். ஒரு காலத்தில் அரசியல் நிலைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருந்த பிரித்தானியா இன்று ஏன் ரிவால்விங் டோர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது? இன்று அதைத்தான் பார்க்க போகின்றோம். பிரித்தானியா ஒரு சாதாரண நாடல்ல. இது பார்லிமெண்டரி டெமோக்ரசி எனப்படும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் தாயகம். இங்கு மக்கள் நேரடியாக பிரதமரை தேர்ந்தெடுப்பதில்லை, அவர்கள் தங்கள் தொகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமராகின்றார். அதாவது கட்சி தனது தலைவரை மாற்றினால் புதிய பொது தேர்தல் இல்லாமல் கூட புதிய பிரதமர் பதவியேற்க முடியும். இதுவே பிரித்தானியாவின் அரசியல் அமைப்பின் தனிச்சிறப்பு. 2016 ஒரு வாக்கெடுப்பு, ஒரே ஒரு கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர வேண்டுமா அல்லது வெளியேற வேண்டுமா? 51.9% மக்கள் வெளியேற வேண்டும் என்று வாக்களித்தனர். இதுவே பிரெக்ஸிட். இந்த முடிவு பிரித்தானிய அரசியலை தலைகீழாக மாற்றியது. பிரெக்ஸிட் வாக்கெடுப்பை அறிவித்தவர் டேவிட் கேமரான். ஆனால் முடிவு அவருக்கே எதிராக வந்தது. நான் இதை முன்னெடுக்க முடியாது என்று கூறி அவர் ராஜினாமா செய்தார். அடுத்ததாக வந்தவர் தெரேசா மே. அவரது ஒரே இலக்கு பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது. ஆனால் பாராளுமன்றம் அவரது ஒப்பந்தத்தை மீண்டும் மீண்டும் நிராகரித்தது. 3 முறை தோல்வி. இறுதியில் அவரும் பதவி விலகினார். பிறகு வந்தார் போரிஸ் ஜான்சன். கெட் பிரெக்ஸிட் டன் என்ற முழக்கத்துடன் பிரெக்ஸிட் நிறைவேறியது. ஆனால் COVID-19 உலகையே தாக்கியது. அதன் பின்னர் பார்ட்டிகேட் சர்ச்சை, லாக்டவுன் காலத்தில் அரசு அலுவலகத்தில் விருந்து நடந்ததாக வெளிவந்த தகவல்கள் மக்களின் நம்பிக்கையை சிதைத்தன. பல அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். இறுதியில் ஜான்சனும் விலகினார். அடுத்தவர் லிஸ்ட்ரஸ். பதவியேற்ற சில வாரங்களிலேயே வரி குறைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது. நிதிச்சந்தைகள் பதற்றமடைந்தன. பிரித்தானிய நாணயத்தின் மதிப்பு சரிந்தது. ஓய்வூதிய நிதிகள் அழுத்தத்தை சந்தித்தன. வெறும் 45 நாட்களில் அவர் ராஜினாமா செய்தார். இது பிரித்தானிய வரலாற்றிலேயே மிக குறுகிய காலம் பதவி வகித்த பிரதமர் என்ற சாதனையை மாற்றியது. பொருளாதாரத்தை மீட்க ரிஷி சுனக் வந்தார். அவரது அரசு பணவீக்கம், வாழ்க்கை செலவு, பொருளாதார மந்த நிலை இவற்றை சமாளிக்க முடிந்தது. ஆனால் 2024 பொது தேர்தலில் கன்சர்வேடிவ் பார்ட்டி தோல்வியடைந்தது. 2024 14 ஆண்டுகளுக்கு பிறகு லேபர் பார்ட்டி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. கேரி ஸ்டார்மர் புதிய நம்பிக்கையை உருவாக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொருளாதார சவால்கள், கட்சிக்குள் ஏற்பட்ட அழுத்தங்கள் மற்றும் பொதுமக்களின் அதிருப்தி அவரது தலைமையை பலவீனப்படுத்தின. 2026 ஜூலையில் அவர் பதவி விலகினார். 2026 ஜூலை லேபர் பார்ட்டியில் ஆண்டி பர்ன்ஹாம் தனது புதிய தலைவராக தேர்ந்தெடுத்தது. அதன் மூலம் அவர் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றார். பதவியேற்ற உடனேயே அவர் கூறிய முக்கிய செய்தி, பிரித்தானியாவிற்கு மீண்டும் அரசியல் நிலைத்தன்மை கொண்டு வர வேண்டும். அவரது ஆரம்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கை செலவை குறைக்கும் முயற்சிகள், பிராந்திய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் மற்றும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை மீட்டெடுப்பது என முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏன் இவ்வளவு மாற்றங்கள்? நிபுணர்கள் கூறும் முக்கிய காரணங்கள், பிரெக்ஸிட் ஏற்படுத்திய அரசியல் பிளவு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் உள்கட்சி மோதல்கள், பொருளாதார நெருக்கடி, COVID-19, ஊடக அழுத்தம், மக்கள் எதிர்பார்ப்பின் உயர்வு, மேலும் பிரித்தானியாவின் பார்லிமெண்டரி சிஸ்டம் கட்சி தலைவரையே மாற்றினால் பிரதமரும் மாறும் வகையில் அமைந்துள்ளது. இந்த தாக்கம் எவ்வளவு வேகமாக தலைவர்கள் மாறுவதால் அரசின் கொள்கைகள் தொடர்ச்சியாக மாறுகின்றன. வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பாதிக்கப்படுகின்றது. மக்கள் அடுத்த பிரதமர் யார் என்று எதிர்பார்க்கும் நிலை உருவாகிறது. ஒரு காலத்தில் அரசியல் நிலைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருந்த நாடு இன்று அரசியல் மாற்றங்களுக்கே உலக செய்திகளில் இடம் பிடிக்கின்றது. அப்படியானால் அடிக்கடி பிரதமர் மாறுவது ஜனநாயகத்தின் பலமா அல்லது அரசியல் பலவீனமா? ஒரு பக்கம் தோல்வியடைந்த தலைவரை விரைவாக மாற்றும் திறன், ஜனநாயகத்தின் வலிமை, மறுபக்கம் தொடர்ச்சியான தலைமை மாற்றம் நாட்டின் நீண்டகால திட்டங்களை பாதிக்கக்கூடும். எது சரி, அதை முடிவு செய்வது வரலாறும் மக்களும் தான். இது உங்களுக்கு தெரியுமா? மீண்டும் இன்னும் ஒரு தலைப்புடன் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

0: உயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
1: பெருமையும் சிறுமையும் பிறப்பால் வருவதில்லை, செயலால் அமைவது.
2: Everyone is born equal. One's worth is determined by one's achievements.
0: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
1: மேலோர் கீழோர் நிலையால் அல்ல, குணத்தால் அமைவது.
2: Greatness and lowliness are not determined by status and wealth. They are matters of one's character.
0: பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
1: அரியன செய்வோர் பெரியோர்.
2: Great people do rare deeds.
0: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதூவும் அன்று.
1: நற்குணமே சான்றோருக்கு சிறந்த நலம்.
2: Goodness of heart is the greatest virtue.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ

தெரியாது நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா
1: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இதயம் மயங்காதையா, துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா.

Come on.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலை பள்ளி கல்வீரம்பாளையம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் அணுந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வளர்ந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடமாட்டேன்னு சொல்லிடுச்சான். அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு. அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனை மரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.
2: அமெரிக்கா தமிழ் வானொலி. தமிழ் எங்கே மூச்சு.

0: வழி சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்த கூட வழி சொல்ல,
1: கூட வழி சொல்லு,
2: எனக்கு பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலை எல்லாம்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: அந்த பயலிகளை நம்பி பில்லு கூட கட்ட முடியாம ஆஸ்பத்திரி செவரேறி குச்சாவடி ஆடுறது. ஐயோ, இனிமே நம்ம தொழில முன்னேறணும்னா நம்ம தான் போராடணும்.
1: என்னடா
0: ராஜாத்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேணும்?
1: இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க.
0: சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? நல்ல தீர்க்காய் சாருமா.

0: என்னது?
1: எப்ப அப்புறம் பேசுறப்பா.
0: ஏன் அழுகிற?
2: சாக்லேட் புடிங்கிட்டேன்.
1: புடிங்கிட்டேன்டானா?
3: ஐயோ அம்மா,
1: பச்சை குழந்தை போய் முட்டாய புடிங்கிட்டு இருக்கே. இப்படி எல்லாம் உனக்கு வரும? பிச்சைக்கார பல கீழே கிடந்த புடிங்கிட்டு வரணும்.
0: நான் புடிங்கிட்டு அம்மா அப்பா ஐயா
1: யாரோ டேய் வையாடா, இந்த ஏரியால பாஸ் சம்பாயிடுடா. நீ வாமா, அவன் கிடக்குற பிச்சைக்கார பய.
2: எப்படி
3: அட படுபாவி பய, உள்ள முளைச்சு இலையே விடல, எவ்வளவு பெரிய வேலை பாத்துட்டு போகுது பத்தியா? இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம், யூஸ் பண்ணுங்க யூஸ்.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி.
1: நல்லாட்சியே மன்னனுக்கு நிலைத்த புகழ் தரும்.
2: Just rule brings enduring glory to a king. An unjust ruler dims his fame.
0: முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல்.
1: மன்னன் நீதிமுறை தவறினால் பருவமழை பெய்யாது.
2: When the king fails in just and righteous rule, seasons will come at the wrong time and rains will fail.
0: கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்குப் பொறை.
1: இரக்கமே உலக இயல்பு, இரக்கமற்றவர் மண்ணுக்குச் சுமை.
2: The world exists and functions on the strength of compassionate people. Those without compassion are a burden for the earth.
0: பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்.
1: பண் பொருந்தாதது பாடல் இல்லை, கருணை இல்லாதது கண் இல்லை.
2: Eyes that lack compassion are like an out-of-tune song.
0: கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண் என்று உணரப்படும்.
1: கருணையில்லா கண் புண்ணே.
2: Gracious compassion is the ornament of eyes. Without it, eyes are like a pair of sores on the face.
0: மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர்.
1: இரக்கமில்லா கண்ணுடையோர் மரத்தினை போன்றோர்.
2: Those who do not radiate compassion from their eyes are like dead trees fixed to the earth.
0: பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்.
1: நற்பண்பாளர் அறிந்தே துன்பம் ஏற்பர்.
2: Exemplary graciousness is like even drinking a cup of the foulest tasting liquid if it is offered by friends.

0: நீ என்ன ஆறு வடை மூணு டீ காசு வாங்கிக்க சொன்ன, இவன் ஒரு வடை ஒரு டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான்.
1: ஆறு வடை மூணு டீ சாப்பிட்டான். ஆறு வடை மூணு டீ சாப்பிட்ல
0: அடிங்கடா. ஐயா நீங்க அப்படியே எந்த ஓடி போயிருங்க, அப்படியே பெஞ்ச் எடுத்து போயிருங்க. என் பெல்ட் கொஞ்சம் நீளம், அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கத்தி எடுக்கிறியா?
2: இல்ல நான் காசு எடுக்கிறேன்.
1: அது எப்படி நான் ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க?
0: அடே ஊமைக்கு காது கேட்காது, அவனுக்கு காது கேக்குதுங்கறத நீ பேசுறத வச்சே நான்
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: இப்பதான் புரியுது, இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்காருங்கன்னு.
3: ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காச பையில இருந்து எடுத்து கொடுப்பேன்.
0: ஏன் கொடுப்பேன்?
3: ஊமன்னு வருவான், ஐயோ பாவம் காச வாங்காதன்னு சொல்லுவேன். இப்படிதான் அந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இன்னுமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா?
0: வாங்க. ஓ முகத்து கடை எங்க விபூதிதான் வைக்கலாம். தெரு தருவான்

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு.
1: பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது.
2: Degradation of the spirit is about treating things that have limited value as if they have infinite value.
0: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு.
1: மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும்.
2: People of inner wisdom are free from delusions, overcome confusion, and attain liberation.
0: ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து.
1: ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும்.
2: Those who have realized the truth live in heaven on earth.
0: ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு.
1: உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை.
2: Knowledge is worthless without wisdom.
0: எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும்.
2: Whatever might be the apparent phenomena, be wise to analyze and find the real truth of it.
0: கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி.
1: துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராக செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள்.
2: Relentless seekers of truth attain liberation.
0: ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு.
1: உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள்.
2: A mind that perceives the inner workings of all phenomena and directs itself to the foundation of all truth need not worry about rebirth.
0: பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு.
1: அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும்.
2: Only those who perceive the perfection of phenomena, that is, God, will triumph over the cycle of birth and death.
0: சார்புணர்ந்து சார்புகெட ஒழுகின் மற்றழித்து சாருதரா சார்தரு நோய்.
1: துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கி கொள்ள வேண்டும்.
2: Those who seek God's grace and give up all other bonds will be free from worldly sorrows.
0: காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய்.
1: விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகின்ற துன்பம் அழிந்துவிடும்.
2: Once the triple evils of lust, anger and delusion are eliminated, all sorrows end.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மேட்டுக்கள் புதுசில் அடுத்த பாடலைக்கு செல்லும் முன்பாக ஒரு சின்ன அறிவித்தல். உங்களுக்கு அமெரிக்க தமிழ் வானொலியில் நேர்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ATR@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக இந்த நிகழ்ச்சி பற்றியோ அல்லது எங்கள் இதர நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ATR@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரியினூடாக. சரி, நேர்களை மேட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

இப்படி சூடு.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். என் சார்பிலான இலகுவான முறையில் ருசியாக எப்படி சமைக்கலாம் என்ற என் சமையல் குறிப்புகளுடன் நியூயார்க் மங்களம் கிச்சனில் இருந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போகலாமா? இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்ல சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி சொல்லித்தரேன். இது வந்து நீங்கள் ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை, நல்ல டேஸ்டாகவே இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு, ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் சமையலுக்கில் போவோம். அதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் எந்த விதமான மீனையும் பாவிக்கலாம். இந்த ஸ்டைலுக்கு சில ஸ்டைல்களுக்கு வந்து எல்லா மீனும் ஒத்து வராது, சமைக்கிறதுக்கு சரி வராது. சில மீன் அரைச்சி வச்சா தான் நல்லா இருக்கும், சில மீன்கள் குறுக்காப்புளி போட்டு வச்சா தான் நல்லா இருக்கும், சில மீன் வந்து தூள் போட்டு வச்சா நல்லா இருக்கும்ன்ற ஒரு தொண்டு இருக்குது. ஆனால் இந்த முறையில் செய்தீங்கன்னா எந்த மீன் குழம்பும் அப்படி ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து உங்களுக்கு விளமீன் அதில் வைக்கிறத சொல்லித்தரேன். நீங்கள் விளமீன் இல்லாட்டி போக்கி மீனும் கிட்டத்தட்ட விளமீன் மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி அரைக்குழாவோ நீங்கள் எந்த மீனாவது நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. ஈவன் அது சூடையாக இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வந்து பெரிய ரெண்டு விளமீன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 துண்டு போடுற அளவான, 8 துண்டு போடுற அளவான மீன் அந்தளவு. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம்னால் உங்களுக்கு 8-10 பல் தேவை, 10 வெங்காயம் தேவைப்படும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய வெங்காயம், ஆக பெருசுன்னு இல்லை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். அடுத்து தக்காளி உண்டு. புளி வந்து ஒரு சின்ன கொட்டை பாக்கெட் அளவுக்கு எடுத்தீங்கன்னா காணும். உப்பு அது உங்களோட ருசிக்கு ஏற்ப, ஏனென்றா ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான உப்பு தான் பாவிக்கிறது. சிலர் வந்து இந்து உப்புன்னு பாவிப்பாங்க, சிலர் வந்து பிங்க் சால்ட் பாவிப்பாங்க, சிலர் வந்து கல் உப்பு பாவிப்பாங்க, சிலர் வந்து டேபிள் சால்ட் அது பாவிப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்குமான அந்த அவங்க வாங்குகிற பிராண்டுகள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் எங்களோட இந்த உப்பை சொல்லலாது, அது கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்வோம். அடுத்து உள்ளி 6 பல், சின்ன சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள் வந்து 1/4 தேக்கரண்டி, மிளகு 1/2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 2 மேசக்கரண்டி, மல்லித்தூள் 2 மேசக்கரண்டி, கருவேப்பில ஒரு 1 நட்டு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஏற்ப மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 கரண்டி, சின்ன சீரகம் 1/2 கரண்டி இவ்வளோந்தான் தேவை. இப்போ நாங்கள் செய்கிற முறையை பார்ப்போம். முதல்ல மீனை நல்ல வடிவாக கழுவி துப்புரவாக ஒரு 4-5 முறை கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கடைசியாக கழுவிட்டு அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சின்ன வெங்காயத்தை உரித்து ஒரு 4-5 துண்டாக வெட்டுங்க. அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயத்தையும் நிலநிலமாக வெட்டிட்டு உள்ளியை தட்டி வச்சுக்கொள்ளுங்க. எப்போவுமே உள்ளியை தட்டிட்டு வெட்டிட்டு பாவிக்கிறத விட தட்டிட்டு வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அதில் முழுமையான ஃப்ளேவரும் வெளியில் வரும். நீங்கள் சும்மா வெட்டிட்டு போடுறதுக்கும் தட்டி போட்டு வெட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளியையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதையும் தட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. தக்காளியையும் வெட்டிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு ஒரு பேனை வையுங்க, தாளிக்கக்கூடிய மாதிரி ஒரு பேனை வச்சுக்கொள்ளுங்க. அதை வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அடி மூன்று மேசக்கரண்டி எண்ணெய் போடுங்க. போட்டுட்டு அதுக்குள்ள முதல்ல வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சாதுவாக அது வதங்கி வரக்குள்ள உள்ளியையும் கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலைய ஒரு ரெண்டு மூண்டியில் தான் போடுங்க, கணக்க போட வேண்டாம். மிச்சத்தை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு மூண்டியில் மட்டும் போடுங்க. அதுக்குள்ள தக்காளியையும் போடுங்க. தக்காளியையும் போட்டு நல்லா வதங்குங்க. வதங்கி தக்காளி கொஞ்சம் அவிஞ்சு வர ஸ்டேஜில், அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லிக்கல, நீங்கள் சின்ன சீரகத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இவ்வளத்தையும் அதுக்குள்ளே போடுங்க. போட்டு நல்லா அந்த எண்ணெய் தக்காளி வெங்காயம் இதுகளோட நல்லா அந்த தூள் வந்து பிறண்டு விரட்டும். அப்போ நெருப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு தான் செய்யுங்க. ஒரு மீடியத்தில் வச்சுக்கொண்டு செய்யுங்க. இப்படி தூள் போட்ட உடனே குறைச்சி விடுங்க, அப்படி தூள் எரிஞ்சிடும் டக்குவண்டு. எலக்ட்ரிக் குக்கர்ன்னு சொன்னால் நீங்கள் ஆஃப் பண்ணியே விடலாம். ஏன்னாண்டா அந்த சூட்லேயே அது திரும்ப அது வழங்குறதுக்கு தாராளமாக காணும். அதை வடிவாக நல்லா பிரட்டி தக்காளியோட கோட் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள புளியையும் போட்டுக்கொள்ளுங்க. புளியையும் அந்த தூள் போட முந்தியே போட்டுருங்க. அப்படி நசிச்சிட்டு போட்டு விட்டிங்கன்னா காணும். அதை புளிஞ்சு கரைச்சி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அரைக்க போகிறோம் இதை என்ன. அதால் தான் நான் சின்ன பாக்கெட் அளவுக்கு எடுக்க சொன்னேன் அந்த புளியை. இப்போ நீங்கள் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடுங்க. எல்லாட்டி சட்டியோடையும் வச்சு ஆற விடலாம். இல்லைனா சட்டியில் இருக்க சூட்டில் அது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இது பிளேட்டில் வச்சிங்கன்னா ஆறிடும். இதை நீங்கள் முதல் நாள் கூட நீங்கள் செய்து வைக்கலாம். அடுத்த நாள் டக்குன்னு செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஆறினா பிறகு இந்த ஒரு இந்த பிளெண்டரில் போட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அரைச்செடுத்த

0: தூக்கி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. விட்டு அதுக்குள்ளே சாதுவாக சூடாகினா பிறகு, எண்ணெய் சூடாகினா பிறகு கடுக போடுங்க. பிறகு சின்ன சீரகத்தை போடுங்க. போட்டுட்டு ஒரு உள்ளி பல்லு தட்டி போடுங்க. தட்டி போட்டுட்டா நல்லா வாசம் வரும். அதுக்குள்ளே கருவேப்பிலையும் நல்லா கிள்ளிட்டு போடுங்க. நல்லா அடிக்கிட்டு கையால் கிள்ளி கிள்ளி போட்டிங்கன்னா அந்த வாசம் வேறு மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா. நான் இதில் சொல்ல மறந்துட்டேன், அந்த இதோட வெந்தயமும் ஒரு கால் கரண்டி தேவை உங்களுக்கு. அந்த வெந்தயத்தையும் அந்த கால் கரண்டி அதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு கருக விடாதீங்க, கசக்கும். போட்ட கையோடையே இந்த விழுதை அதுக்குள்ளே போடுங்க. போட்டு அந்த எண்ணெயில் அது கொஞ்சம் பிறண்டு அந்த இருக்கிற மிச்சம் இதுவும் பொறிஞ்சு வரட்டும், அப்படி கொஞ்சம் கலக்கி கொண்டு இருங்கோ. பிறகு அந்த தண்ணியையும் விடுங்கோ. விட்டுட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்தளவு தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி விட்டு, உங்களுக்கு தெரியும் தண்ணி குழம்பாக சிலருக்கு விருப்பமாக இருக்கும், சிலருக்கு திக்கான குழம்பு விருப்பமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்றரையிலேருந்து ரெண்டு கப் ஒன்றரை கப் தண்ணி விட்டால் காணும். என்னதுக்கு விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, ஆகியம் இதாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். உப்பை போடுங்க. உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு மேலால் எண்ணெய் கொஞ்சம் வரத்தக்கதாக கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சா பிறகு பச்சை மணம் எல்லாம் போனால் பிறகு இந்த மீன்களை அதுக்குள்ள போடுங்க. போட்டு அதை ஒரு 8 நிமிஷம், 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டா பிறகு மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு 7-8 நிமிஷத்துக்கு பிறகு தேங்காய் பால் விடுங்க. அது வந்து உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் ஒரு 1/2 கப் இல்லாட்டி ஒரு 2-3 மேசக்கரண்டி நீங்கள் விடலாம். விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் போட்டிங்கண்டா. உடனேயே மூடி விட்டுருங்க. மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா அது அந்த மிச்ச சூட்டிலேயே அதை தேங்காய் பாலெல்லாம் குக் பண்ணிடும். இல்லாட்டி நீங்கள் போட்டு கூட கொதிக்க வைக்கிறதால தான் இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் உருவாகிறது. அது கண்ட மாதிரி கொதிக்காமல் இருந்தால் தேங்காய் பால் உங்களோட உடம்புக்கு மிச்சம் எல்லாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியெல்லாம் போட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த சட்டியை திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசத்தோடு அந்த குழம்பை பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ வாசையாக இருக்கும். இன்னும் கலர் வேணுமெண்டு நினைச்சிங்கன்னு சொன்னால், சிலருக்கு நல்ல சுவப்பாக இருக்கணுமெண்டு அப்படி நினைச்சிங்கன்னு சொன்னால் காஷ்மீரி மிளகாத்தூள்னு விற்குது கடைகளில். அந்த தூளில் ஒரு அரைக்கரண்டி தூளை இந்த விழுது போடைக்குள்ளேயே நீங்கள் அதோட கலந்து போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கலரும் உங்களுக்கு வடிவாக கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். இது வந்து ஒரு மிதமான உறைப்பு சாப்பிட்றாங்களுக்கு தான் நான் இது சொல்லியிருக்கேன். ஆக கூடின உறைப்பு சாப்பிட்றாக்கள் வேணுமெண்டா இதுக்கு இன்னும் ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்கலாம். இது நல்ல வெள்ளைச்சோறுக்கு இனிமேல் ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எந்த ரைஸ் பிடிக்குமோ அந்த ரைஸோட வச்சு சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும், புட்டுக்கு நல்லாயிருக்கும். விசேஷமாக அடுத்த நாள் வச்சு சூடாக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். அது இதோட இம்பா நல்ல ஃப்ரெஞ்சு பிரெட் வாங்கி அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட தொட்டு சாப்பிடுக்கலாம். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதை நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட அபிப்பிராயத்தை எங்களோட வானொலிக்கு சொல்லுங்கள். நான் உங்களை இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன். நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் என் தயாரிப்பில் சுவையான மீன் குழம்பு செய்முறை பற்றி உங்களுடன் அளவளவாக இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவளாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நான் நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து மீனலோஜினி ஜெயராஜ். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.
1: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

கொண்டிருப்பது அமிர்க தவாணி தமிழ் மூச்சி. டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்க வரைக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல படப்பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஎம்எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: மாப்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ.
2: ஓ, போயிட்டானா?
1: ஏன், இந்த இடம் சேலுக்கு போகுதா?
2: ஏன், உங்க சீட் அங்க போய் உட்காராதா?
1: ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க.
2: நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு
1: இருக்கேன். அப்படியா, என்ன விஷயம்?
2: என் ஆளை பார்த்து ஒரு வாரம் சும்மாப்ல.
1: அதை விட ஜுஜிபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாளு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா?
2: சூப்பர்ரா. எப்ப கல்யாணம்?
1: கூடிய சீக்கிரமே. என்ன, அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள.
2: சட்ட சிக்கலா?
1: என் சிலுக்கு
2: இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர்.
1: காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மரியா, அதுக்கப்புறம் உன் பேரு. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்தோம் இல்லையா?
2: உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற.
1: டேய் டேய் டேய், என்ன பத்தி பேசு? யார பத்தி ஏதாவது பேசுன?
2: அப்படி தாண்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா.
1: ஆமா, வால் போல அது, நீ போல இது. போடா
2: கோடி,
1: ஏ போசு.
2: அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தூக்குறா.
3: நீ வேற பேசாம உட்காரப்பா. வேலைக்கு விட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மழுகட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு.
4: அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா.
1: சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர் இப்போ
2: உன்ன பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆதரா என் பொட்டேட்டோ.
1: நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா.
2: ஹே, சங்கம் வச்சவெல்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுரா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்க கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: ஏங்க, இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம்
2: தானே? இவர் தான் எங்க கொள்ளுத்தாத்தா வெட்டுப்புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புளிப்பால் மட்டும்தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புளின்னு தெரியாம பால் கலவன மடி பூச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு, அதை அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம்.
1: ஓஹோ, அப்ப இது
2: அங்க செத்து போச்சுல ஆம்பளை புலி, அதோடைய பொண்டாட்டி புலி பழி வாங்கறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்கிருந்து அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலி கிட்ட முறத்து கொடுத்து துரத்தடி சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன்
1: வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது.
2: ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல?
1: உண்மைதான், உண்மைதான் நம்புறேன்.
2: உலகம் தெரிஞ்ச புள்ள வாங்க.

0: கிடைகள்.
1: வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டேசினி என்னங்க, ரெண்டு டீ போடுறேன் இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கர வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிறேன், ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். நான் என்ன பம்பா பண்றேன், அன்பா தான சொல்றேன். எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்கம். அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா.
2: சோடா
1: போயா? தம்பிக்கு ஒரு சோடா கூட. இங்க பாரு, பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்கெல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு
2: என்னங்க?
1: லொல்லு.
2: ஓ
1: இந்தாங்க சோடா
3: சாப்பிட. என்ன
2: பால் கேக்குறான்?
3: நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லை.

0: பழம்
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா, ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவால் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளைஞரியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையை போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ 200 டாலராக உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரலாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலுள்ளெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தளால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலந்தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: உங்க வேலை என்ன தெரியுமா?
2: சொல்லுங்க.
1: என்ன நடந்தாலும் கிரௌட எங்கிட்ட அண்ட விடாதீங்க. அது எனக்கு சேராது.
2: குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போயிரா போல வீட்டுக்கு. ஆட்டை போறது காலை தேர்றது பாரு நம்ம
3: கிட்டே.
1: அவன் தான் வளைஞ்சின்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் இன்ன இன்ன இன்ன அதுக்கு உதவிட்டு கிடக்குறான். இந்த பாரு டயர்ல போய் விழுணும், தெரியுது அவனுக்கு? போடா
3: என்ன
4: பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான். ஒருவேளை காக்கா வலிப்பா இருக்குமோ?
2: போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் மூணு பேர் வெறுங்க நக்கணும். வாங்கண்ணே.
1: அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா?
4: நாயே அடிச்சு கொல்ல பார்த்த பையன் ஓடி வரத பாத்துட்டு பத்து அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன்.
1: நீ அடிச்சு அடில பத்தடி தாண்டி போய் வந்திருக்கான்.
4: ஏங்க சத்தியமா நான் அடிக்கலங்க.
1: என்னடா அடிக்கலன்னு கிட்ட இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்ததை பார்த்து பதறி போய் தண்ட ஓடியறேன். பாவ ரத்த குட்டு குட்டு குட்டுது. அந்த புள்ள புலப்பான புலக்கலாம் தெரியல எனக்கு.
4: ரத்தமா? அதெல்லாம் வரவே இல்லையே.
1: நான் குற போய் அப்பா ஓபன் ஆகி மேல வந்து பீச்சுக்கு இருக்கின்ற.
4: இங்க பாருங்க.
1: என்னடா
4: நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க? நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல.
1: யாரா நீ? யார் நீ?
4: நகைக்கடைக்காரர் மகன்.
1: ஆஹா, நகைக்கடையே இங்க நிக்கிதா? இவனை பசக்குன்னு அமுக்கிறோம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. நகைக்கடைக்காரமா அடிச்சு தூக்க நீ. சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்கூலிய கொடு.
4: செய்கூலியெல்லாம் தர முடியாதுங்க.
1: அப்ப எங்க கை காசு 25,000 போட்டு செலவு பண்ண சொல்றேன். நீ
4: யோ, இதுக்கு 25,000 செலவு ஆகும் உனக்கு எப்படியா தெரியும்?
2: 25,000 பத்தாது, 45,000 வேணும்.
1: நானாச்சு 25,000 கேட்டேன், இவன் 45,000 அவனு கேக்குறான்.
4: ஏங்க நீங்க ஏன்டா 25,000 இவருக்கு எப்படி தெரியும்?
1: என்ன சொல்லி அனுப்புறதாண்டா?
4: யார் சொல்லி?
1: டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு.
4: நான் அடிக்கவே இல்லங்கிறேன்.
1: அடிக்கல அடிக்கல, நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு அடிச்சு புடுங்க வேண்டியிருக்கா.
4: இதோட நிறுத்திக்கணும். கடைப்பக்கெல்லாம் வந்துட கூடாது. என்ன
1: அங்க வரமாட்டோம், நீ அடிக்கடிக்கிட்டு வரணும்.
4: எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்கறதுக்கா? போடா.
1: எது
4: போயா?
1: அது போ. இவனை பாலோ பண்ணுங்க. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடையை எழுதி வாங்கலாம்டா. இவன் ஒருத்தம் போதும் வாங்க போங்க.
0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org tamil.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

பித்தத்தினால், காதல் யுத்தத்தினால், எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை, கால் பார்த்ததும் உன்னை, பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நஞ்சம். முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால், நெஞ்சை தண்டிப்பதால், தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன். நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உண்டென்று சொல் இல்லை, நில்லென்று கொள் என்னை, வாவென்று சொல் இல்லை, போவென்று கொள். இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் வீடுகாடு பக்கம்.

உருண்ட மலை ஓரத்துல உளுந்து காய போட்டிருந்தேன். அந்த உளுந்த கூட்டி அல்லும் முன்னே, அந்த உளுந்த கூட்டி அல்லும் முன்னே, இந்த சண்டாலட்சி மயில இன்னைக்கு

அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சிக்கரை தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சிக்கரை தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய

காலூருண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே. நாம் பெத்த மக்கா அழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆனை குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட